ஈரே ஓல நாம கா அவர் ஜே கர்ம கராவனோ தின்மே பௌஹை ஜாம கா ரஹாவ் அவர் ஜதன் நீ பாயே வட பாக ஹர்த் ஆயே.

ஆத்தின்னா சூத்துக்கு பௌரி சத்குரு வட்டா தர்சாலா ஆகிய ஜிஸ் விச் வட்டியா வட்டியா ஆயா சஹமேலே தா நதிரி ஆயா ஜாத் ஸ்பானா தா மன வசாயா கர் ஹுக்கம் மஸ்தக் ஹத் தர் விச்சோ மார் கடியா புரே ஆயா சஹ புத்தே நவனித் பாயா ஸ்லோக் மஹலா பஹலா பஹலா சுச்சா ஆப் ஹோய் சுச்சே பேட்டா ஆயே சுச்சே அக்கே ரக்ஷியன் கோய் நா பிட்டியோ ஜாயே சுச்சா ஹோய் கே ஜேவியா